0: சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம்
1: झूठा कहीं का
0: झूठा कहीं का हरे रामा हरे कृष्णा
1: 420